நசௌக்கியோ நதுக்கம் ந புண்ணியம் ந பாபம் நசௌக்கியோ நதுக்கம்